0: ஒஞ்சானு பாலேகு ஜன்ம கொரியளி தேவி மைசகேலா திங்கோலா ஜில கரிது போனக
1: என்ன கர்த்தவியாந்து பண்டது ஆளின் குல்லாது அழைக்கு போடாயின மாத்த பலசது ஆளின் உணுப்பாது அனக ஆள் சந்தோஷடுஞ்ச அருகி தெத்தாள் அடைக்கு என்ன மைசகனா மனசுது ஆசை எஞ்சினை போந்து யான தெரிது பத்தே கடேக்கு தினம் போயினவே கொத்தா வந்து திங்கள் ஒரும்பலா ஆது போண்டு ஒரும்ப திங்களுடு ஒரும்ப திங்களு கரிது போண்டு பத்து தினல ஆத ஆண்டு ஒரும்ப திங்களு பத்தனை தினட்டு ஆள் பெத்தியலத்தா ஆணு பாலே ஆ பாலின்னு தூதானாக ஏத்து சந்தோஷா அப்புண்டு

சாகி ஆர்வாரியா சமீபே முதல்வி ஆசாசியா சுந்தரபரவர் முதலாவது தனது தாதாவை கண்கள் தன்னால் நல்லதாக நடந்தது.

0: காரணம். நீ நோக்கு முதல் நான் வெல்லும்
1: மனுஷனுக்கு மருத்துவம்

ஹலோ, ஹாய், நமஸ்கார், அஸ்லாம் வலைக்கும். கேட்டுண்டுள்ளார் இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருஜீவன. டைம் சரியாயிட்டு 4:04 ஆயிட்டுண்டு. எல்லாரும் ஒன்னைத்து ஒட்டைத்து முன்றோ ஏகைக்க விசேஷ நேர பிரசாரத்தோ காரியக்கிரமே மைக்கல்த்த வளக்க காரியக்கிரம. ஸோ இண்டத்து மைக்கல்த்த வளக்க காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறையோ சுவாகத்தை சொன்னோம். ஸ்ரோத்ருங்களே, எப்பவும் நாங்கள் மைக்கத்த வளக்க காரியக்கிரமத்தில் வேறு வேறு விஷய தொட்டுக்கு நாங்கள் முண்டி வந்துட்டிருந்தேன். வேறு வேறு விசாரங்கக்குரிய பிரச்சனைங்க இங்கேனமே நாங்கள் முண்டி ஒன்றால் வந்துட்டால் இல்லைங்க. ஸோ இக்கு முந்தலும் கூட நாங்கள் வேறு வேறு க்ஷேத்திரத்தில் சாதனை ஆக்கியங்கத்தோ, வேறு வேறு க்ஷேத்திரத்தில் நினைச்சங்கத்தோ, எத்தனமா பேரி கவிமார் ஐட்டிக்கு, சாகித்யமார் ஐட்டிக்கு, கலாவிதமார் ஐட்டிக்கு, ஸோ அங்கெல்லாம் நாங்கள் குருத்தார்த்த ஆக்கியோன்ட்டுள்ள ஒரு காரியக்கிரமம் கூட ஆக்கியோண்டிருந்தேன். ஸோ அதே போலமே இண்டத்து ஈ ஒரு மைக்கால்த்த வளக்க காரியக்கிரமத்தில் ஸோ நங்களொட்டிக்கே ஒரு விருந்தர் கூட உண்டு. ஸோ அது கொண்டு அயல்டம் நான் ஃபஸ்ட்டுக்கு நான் வெல்கம் ஆக்கின்றேன். ஸோ அயல் ஆறு எந்திர ஏது சென்று அயல்ட ஒரு புலபுவங்க இப்போ நாங்கள் கேட்டோன்னு வருவா. ஸ்ரோத்ருங்களே, இண்டத்து மைக்கால்த்த வளக்க காரியக்கிரமத்தோ விருந்தர் அப்துல் ரஹ்மான் குத்தத்தூரு. இயல் கன்னட பேரி துளு இங்கே மூணு பாசங்களிலும் எழுதியுண்டு. இயல்டு கன்னட துளு பேரி லேக்கன கவனங்க ராஜ்யத்து பேர பேர பத்திரிக்கைகளில் ஸ்மரண சஞ்சிக்கங்களில் பிரகட்டாயிரு. மைக்கால தாலூக்குட குத்தத்தூருல பறந்தோ இயல் கேந்திர சர்க்காரத்தோ ஆஹார நிகமத்தோ அதிகாரி ஆயிட்டு பேர பேர பக்க சொராக்கிட்டு நிவிற்த்தி ஆயல். காலேஜ் ஜீவனத்திலே எழுத்துரு லோகத்துக்கு இழியோ இயல் பிரகட்டாயோ கன்னட புக்குங்க சென்னிங்க லோகானுகிரகி ஹஸ்ரத் முகமது பைகம்பர் பக்ரீத். சம்ம கவிகோஷ்டிங்கள் கவன மண்டன ஆக்கியோ இயல் காரியக்கிரமங்க மங்களூரு ஆகாஷவாணியில் பிரசாராயிடு. இயலோ ஜிய சில செல்றோ கவன சங்கலனத்தை பின்ன பஞ்சதந்திர செல்றோ பஞ்சதந்திரத்தோ மசலங்களோ பேரி ரூபத்தே கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி பிரகட்டாக்கிறு. இயல் ராஷ்ட்ரீய சந்த கவி கனகதாசரோ முண்டிக்கு பின்ன கீர்த்தனங்களையும் மகாகவி சர்வஜரோ வச்சனங்களையும் ப்ரொஃபசர் B.M. இச்சலங்கோட்ரோ பேரி திராவிட பாஷையே சொல்றோ சம்சோதன கிரந்தத்தை கன்னடத்தை பேரிக்கு அனுமதி கூடாக்கிடு. கர்நாடக பேரி சாகித்ய அகாடமிரோ மாஜி சதஸ்யம் அகாடமி 2017 பர்த்துக்கானும் பேரி கன்னடா இங்கிலீஷ் நிகண்டரோ சகசம்பாதக்கும் 2019 பர்த்துக்கானும் பேரி வியாக்கரணத்தோ சம்பாதக்கும் அகாடமிரோ பேரி பட்ட புஸ்தக ரச்சனா தஜர சமித்திரோ சதஸ்யம் இங்கிலீஷ் ஹிந்தி கன்னட பேரி பதகோஷத்தோ சப்த சங்கிராகக்கும் பேரி லிபி சம்சோதனை ரச்சனை பின்ன அனுஷ்டான சமித்திரோ சதஸ்யம் மங்களூரு விஸ்வவித்யாநிலையத்தோ பேரி அத்தியன பீட்டத்தோ சதஸ்யம் ஆயிட்டுள்ளோ இயல் 2019 சால்டு கர்நாடக பேரி சாகித்ய அகாடமிரோ சாகித்ய க்ஷேத்திரத்தோ கௌரவ பிரசஸ்தி கூட கிட்டிரு. இயல் எழுதியோ சாதனடோ சரதார அபிருத்திரோ கினாவுங்க சரம் விஸ்வேஸ்வரையே சொல்ற புக்குடே கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி 2020 விடுகடை கூட ஆக்கிரு. இன்று இ ஹிரிய சாகித்ய ஹிரிய சிந்தக்க நங்களே மைக்கத்த வளக்க காரியக்கிரமத்திலுண்டோ அயல்டு ஜீவன அயல்டு சாதனை இண்டத்த காரியக்கிரமத்தில் நாங்கள் தெரியுவா.

0: பள்ளத்துக்கு வந்துட்டு மார்க்கத்துக்கு வந்துட்டு பின்ன பாடிய நடந்துட்டு
1: அவளை
0: நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு எத்தும்பத்து ஒலிம்பு ஒலிம்பு அரை கண்டிந்து ஒரு ஒன்னரை கண்டை நடக்கோகிந்து ஆ ஒன்னரை கண்ட நடப்பு மாத்திர ஆ காலத்தில் அது ஆயாச பிரயாசம் ஆயிட்டே இல்லை. அது பகுஷா ஆ காலத்தை நாங்கள் பால்யாங்கன் ஆயிட்டிக்கோ அத்தவா ஆ காலத்தை அனிவாரியோ அது ஆயிட்டேந்து அங்கே நான் நந்த எஸ்எஸ்எல்சி தோல்த்த படிப்புல நான் சுரத்கல் வித்யாதாயினி ஹைஸ்கூல்ல ஆக்கி அதுல பின்ன நான் படிப்பு நான் ஆக்கியது நான் டிகிரி பிகாம் டிகிரி ஆக்கியது கோவிந்தாஸ் காலேஜ். ஈ கால எல்லாம் நக்கு பாரி ஹிதவாயிட்டேன் கஷ்டம் இந்த அவுத்துலும் கஷ்டம் இந்த ஐத்தங்க ஆ கஷ்டத்தில் மீறி நிக்கிற ஒரு ஒரு நம்மந்த சல நாங்கள மனசுல கொத்து ஆ காலத்து இந்த
1: ஓகே ஓகே கண்டித்தமாயிட்டும் என்ன இங்கே ஆ காலத்தில் நடந்துகிட்டு போன்றது அது அங்கே ஒரு திராசதாயக்க ஆயிட்டில்லாந்து பட் இண்டத்த காலத்தில் அங்கு வெய்க்கலிந்தும் கூட நமக்கு போகும் பாரி கஷ்டம் என்றுள்ள ஒரு சந்தர்ப்பம். எனிவே நீங்கள் புக்கு சாதாரண நீங்கள் கையில் ஒரு புக்கு கிட்டேமே ஆகல நீங்கள் நீங்களுமே மறந்துட்டு விடுறாரு ஆ காலத்தில் ஆ செரிக்குமத்துக்கே நீங்கள் புக்கு ஓதுற ஒரு ஹவியாசு பெளிஞ்சோட்டிந்து இது எங்கே நீங்கள் பிரேரணித்தண்டு
0: நோக்கிறோம் நான் ஆ காலத்தில் சின்ன நான் சின்ன இப்போ நான் அந்த ஹைஸ்கூலும் காலேஜிலும் ஜீவனத்தை பற்றி சின்ன உள்ளா எங்கே அப்போ ஒரு சாகித்திய வாதாவரணம் கவடையின் நாங்க ஹள்ளில இருந்தாங்க அவரு எப்ப நோக்கி யக்ஷகான ஆயிட்டு அதுல ஒரு ஆசக்தி நக்கிந்து நந்த பாஷை
1: நோக்கிட்டு
0: நோக்கிட்டு பாஷட பக்கி செம்மை ஒலவு வரும் அது ஒரு காரணம் அதெல்லாம் நீ கன்னட நான் படிச்சுட்டு ஹைஸ்கூலும் நான் படிச்சுட்டு காலேஜிலும் நக்கின கன்னட ஆசக்திக்கு செம்மை அவட ப்ரோசாகிட்டிந்து நாங்க ஹைஸ்கூல் இருந்தப்ப நாங்கள எல்லாம் மாஸ்டர்மாரும் அங்க படி கன்னட படி பாட்டிங்க கன்னட சாகித்ய கஷேத்திரத்தில் சொராக்கியங்க ஆயிட்டிருந்தார் அப்ப நமக்கு கன்னட சாகித்ய கஷேத்திரத்துல பேருந்த எம் வெங்கட்ராவ் மாஸ்டர் ஆயிட்டேன் அதுல பின்ன கன்னட சாகித்யத்தில் வெளிய பேராயிட்டு பத்மநாப சோமாயிஜி நமக்கு மாஸ்டர் ஆயிட்டேன் பின்ன கன்னட சாகித்யத்தில் செம்மை சொரத்தோ டாக்டர் சி ஹொசபெட்டு காலேஜில் நக்கு லெக்சர் ஆயிட்டேன் இங்கெல்ல இங்கலட்டுகள்ல நக்கு நல்ல ஒரு
1: வடநாட்டம்
0: அதுல ஆயிட்டு அங்கல சாகித்திய பிரதிபெடல்ல நான் அப்ப கௌரவிசின்னே பின்ன நக்க அங்க செம்ம மார்க்கதர்ஷனாக்கினார் நான் ஆ காலத்தில் எழுதியோ கவனமா லேகனமா விமர்சமா ஆ காலத்தில எழுதியதுக்கு அங்கே செம்ம பெம்பலம் இருந்து அங்கே நக்கு அதெல்லாம் ஆ காலத்தை நக்கு செம்ம கன்னட சாகித்யத்தை பற்றி ஆசக்தி இருந்து நாங்கள் அவுத்துக்கணத்த வாத்தாவரணம் அங்கனமே இருந்து அவளை நாங்கள் துளுல பாடுதனா கேட்டோன்ட்டின்னா கன்னட காவிய ஓதுறது கேட்டோன்ட்டின்னா நான் இங்கே செல்லுந்தது நண்ட முட்டத்த அவுத்துல நண்ட ஒரு நந்தக்கான சீனியர் ஆயிட்டு ஒரு ஆள் இருந்து அதில் அப்பா காலேஜ் போயிட்டு டைம்
1: அதில்
0: ஜாவு தச்சிட்டு காவிய ஓதி ஒன்ட்டு நினைப்பின் ஜாவு நான் முட்டத்தாக அதில் ஜாவு தச்சிட்டு காவிய ஓது குமார் வியாச பாரதத்த கேளு ஜனமே ஜெய தரித்ரி பால பாஞ்சாலிய மனோரத சாலையலி இன்னக்கெல்லாம் கேட்கும்போது காவியத்தை நான் முட்டத்த நானும் ஓதணும் ஆசக்தி ஐது
1: நான்
0: மகாபாரத எல்லாம் ஓதுகு சுராக்கி ஆ கால நக்க ஆசக்தி வந்து காவிய ஓதுகு எனக்கு பாரி ஆசக்தி ஏஜ் அப்ப நான் காலேஜ் போன ஏஜ்
1: காலேஜ் ஆ சந்தர்ப்பத்துல மகாபாரத
0: இதெல்லாம் ஓதுவா சாகித்ய குவெம்பு குவெம்பு ராமாயண தர்ஷனமு பின்ன டாக்டர் சிவராமகாரந்தோட புக்கு தாராசுர புக்கு இங்கெல்லாம் எல்லாத்துக்கான யாரா நாங்களோ கே எஸ் நரசிம்மசாமியோட மைசூர் மல்லிகை இதெல்லாம் ஆ காலத்து பாரியனந்த பிரிசத்தை ஓது எந்தெங்க ஒரு ஊக்கிட்டே அது ஓதுவான் ஆனாக்கிரோட காதம்பரிங்க தாராசுர காதம்பரிங்க இதெல்லாம் ஆ காலத்து ஓதுனா
1: சந்தர்ப்பத்தில் நீங்க புக்குங்க ஓட கிட்டு
0: புக்குங்க லைப்ரரியில எடுத்துட்டீங்க அப்ப நீங்க சின்ன கரெக்ட் புக்குங்க கிட்டுறதே கஷ்டம் இந்த காலம்
1: அதே கரெக்ட்
0: எஸ் அதுக்கு புக்குங்க கிட்டுறதே ஒரு கஷ்டம் இந்த
1: காலத்துல நாங்க படிச்சோம் நீங்க பின் அது மூலம் சாகித்ய ஆசக்தி ஆள் மாறிட்டு உடனாட்டி இந்த சபலு அங்கும் கொரிய புக்கு தந்துட்டு பட்டு ஆ சந்தர்ப்பத்தில் பாரி கஷ்டம் ஆயிட்டு ஒரு ஒரு புக்கு
0: ஆ காலத்துக்கு கிட்டுறதும் கஷ்டம் இன்னும் ஒரு காலம் அது
1: எனவே ஒரு புக்கு ஓதல் கொண்டது கூட நீங்க காவிய சாகித்யத்தை இக்ஷேத்திரத்துக்கு ஒரு ஹெஜ்ஜபைக்கும் நீங்களை கொண்டு சாத்திய ஆயிட்டு கூட சொல்ல சாகித்ய க்ஷேத்திரத்துக்கு சம்பந்தப்பட்டது கூட நாங்கள் முண்டுவோம் ஸ்ரோத்ருங்களே நீங்கள் கூட நாங்களே ஹிரிய சிந்தகேரியா சாகித்ய கூட அப்துல் ரஹ்மான் குத்தத்தூர் ஸோ ஏழுட்டிக்கு முன்னெண்டு கண்டிப்பாக நீங்கள் கால் ஆக்குறோம் 6364204949 ஒரு சங்கைக்கு நாங்களே அப்துல் ரஹ்மான் குத்தத்தூர் ஒட்டிக்கு நீங்கள் கண்டித்தமாயிட்டு முண்டாண்டு சொன்னோம் ஒரு சிறிய ஒரு விராம எடுத்துட்டுல ஸோ அதில் பின்ன காரியக்கிரம நாங்கள் முந்து வரையிறு கேட்டோன் வரையுது ரேடியோ சாரங் 107.8 FM இது ரங்கு ரங்குரோ ஜீவனா

0: ஸ்ரோத்ருங்களே, கேட்டுண்டுள்ள அறிந்து ரேடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவனா. ஸோ இண்டத்து மைக்கல் தவளக்கா காரியக்கிரமத்தில் நங்களொட்டி உள்ள விருந்தர் அப்துல் ரஹ்மான் குத்த துறையில் நங்களொட்டி கொண்டு. ஸோ இண்டத்து அயல்டு ஜீவனா அயல் நடந்து வந்த தெரு. ஸோ இதில் எல்லாத்தையும் விஷயத்தில் கூட நாங்கள் முண்டியுண்டுள்ள ஒரு கால் உண்டு ஆரண்டு கேக்குவா சார். ஃபஸ்ட்டு ஹலோ ஹலோ, ஓகே கால் இந்த கிட்டி வண்டியில் அந்தும் இந்தும் நீங்களே காலேஜிரு ஒரு சந்தர்ப்பத்தில் காலேஜிரு ஆ ஜீவனத்திலே நீங்கள் ஒட்டிக ஒரு சாகித்யத்தை உலவு ஆ ஒரு பிரிசா நீங்கள் வெளிஞ்சு போய் தண்டு கிடைச்சல. ஏதுக்கும் நாங்கள் அதிர விஷயத்தில் முன்று முன்னால் நீங்கள் ஒரு நல்ல ஒரு கவனை நாங்களே ஷோத்ரு மார்கைத்து சில்ட்ரன் கண்டாய்.
1: இது ஒரு கவனா, இ தாம்பத்திய கவனா சில்ட்ரன் சென்னைங்க. இது பேரி பாசில் செல்டன் தைத்தேங்கு சௌஜத்து பாட்டு செல்லா தாம்பத்திய கீதை சென்னுட்டு. இது மாப்பிள்ளை பெண்ணீடு பிரிசா
0: பிரிசா
1: அதுக்கு சம்பந்தப்பட்டது. மல்லிகேட கம்மனையில் நின்றோ நினப்பின் தண்டு மொயிலாஞ்சி சோப்புலு நின்றோ பேரின்து நந்தௌத்தோ பித்துல்லு நேரத்தால் உம்பொத்து ஆகாச பண்ணத்து நின்ற கண்டுந்து நீ நந்து வந்தந்து எந்து கொசியின் தண்டு சந்தோல நொறஞ்சிந்து எல்ல மறந்து துனியாவு கினவாயி ஆசெல்ல ஒன்னாயி நாளெத்தோ நாளெல்ல பில்கிறாயின்து நீ தன்னை பிர்சத்தை நீ தன்னை கிர்ஃபத்தை தெரிஞ்சி நடக்கொடு தெருளு நடனு வந்தா ஆரோ தூவமயந்த ஆரோ ஆசைமயந்த அல்லாண்டோ விதியல்லே அது மாத்திர சந்தா கஷ்டமே வந்தப்ப கண்ற தண்ணீரை வரசி சுகத்தோ கினவுற நிற்சி சிற்சி கழிச்சி கஷ்ட சுக எல்லாத்திலும் ஒன்னாயி மிஞ்சிட்டு கைவயத்தி பேங்கெல்லி அல்லாண்டே பில்ச்சி.
0: பாரி ஒரு அவர் தாம்பத்திய ஜீவனத்தை பற்றி நல்ல ஒரு பிரிசை பாடுற ஒரு கவனம் கூட ஏற்றிக்கிற. நீங்களே அநேக கவனங்கள் கூட நாங்கள் ஸ்ரோத்ருமார் கேட்டோண்டிக்கிறாரு ரேடியோவில், பட் லைவ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைம். இவ ஒரு கவனை நாங்களே ஸ்ரோத்ருமார் கூட கேட்டோன்றாரு. ஸ்ரோத்ருங்களே, நீங்கள் கூட நாங்களே அப்துல் ரஹ்மான் குத்தத்தூர் ஒட்டிக்கு நீங்கள் முன்ரெண்டு கனெக்டாயும் கண்டித்தமாயிட்டும் கூட நீங்கள் காலாக்க 6364204949 இவ ஒரு சங்கைக்கு நீங்கள் காலாக்கிட்டு நீங்கள் முண்டோருண்டு சொந்தோன். ஸோ அது போலமே அநேக வேற வேற கவனங்க நீங்கள்கிட்ட கூட நீங்கள் எழுதியோன்ட்டு அளிக்கிறாரு. எழுத்துரோ சைலி அதுவும் இல்லான்ட்டு நீங்கள் இப்போ கன்னடத்தை இதிலும் கூட நீங்கள் சாகித்யத்தில் நீங்கள் ஜாஸ்தி ஆகிட்டு போயிட்டிருந்தார். அதில் இப்போ நீ வேறி க்ஷேத்திரத்திலும் வந்து வேறிலும் கூட நான் எழுதணும்னு சந்தி எந்த மனசாயும்
1: நோக்குற வேறி பாஷடோ பக்கி நான் யோசனையுமே ஆக்கிட்டல சுருக்கம்.
0: ஓகே,
1: நான் கன்னடத்தை எழுதுற காலத்தில் வேறில சாகித்ய சிருஷ்டி செல்றதுக்கு பக்கி எனக்கு சம்ப கல்பனை இன்னுக்கல. கொரிய ஒப்பனை பாட்டுங்க கொரிய மொயிலாஞ்சி பாட்டுங்கள் எல்லாம் நான் அந்த ஜீவனத்தை கேட்டது இன்ட்டு ஐத்தேங்கு ஒரு காவியத்தோ துவனியில் பேரி பாஷை பந்ததற்கு ஓதோ உனக்கு கிட்டிட்டே இல்லை.
0: ஓகே,
1: அப்பா என்ன வைத்து சேர்த்தேங்க அது பகுஷா ஒரு 1370 கால ஐடிக்குன்னு அந்த நினப்பு. நான் அந்த ஒரு ஹெரிய சாகித்தியின் அகமத் நூரி அயலும் அவுத்து கொடுக்க போயப்பா அயல் பேரி பாஷல் கொரி எழுதியதுகள் கேசட் இதை ஆன் ஆக்கிட்டு எனக்கு
0: காட்டிட்டு
1: அப்பா அது இங்கே பூக்காய்ட்டு படுத்து வந்துட்டல. அது ஒரு கவனம் நான் கேட்டது கேளண்டா மக்களே கேளண்டா கேளண்டா மக்களை கேளண்டா இண்டத்த காலத்தை நிறுத்திட்டு கவுமுறை வளர்த்தரை நோக்கிட்டு இ கவனம் நான் கேட்டப்பா இ பேரி பாஷையில் இங்கே ஒரு காவியத்தோ துவனியுள்ள கவனங்க பண்டு செல்ல ஒரு கல்பனை நான் கப்ப வந்தது. அங்கனமே எத்தர தோலோ வரக்குற மஸ்து எத்தர தோலோ தூக்க முக கல்கிட்டு பாலக்காரே பஜார் கிளியொரு நோக்க இ கவனம் நான் அப்ப கேட்டது. அல்ல அதல்லே அதுக்கு நோக்கரு நான் அப்ப யோசனை காத்த கவனங்க வேறு பாஷையிலும் கூறிய ஜானபத எத்தர சந்தத்து வந்தது சென்னைங்கு நாங்கள உம்மார் பாடினாள் கிடவு வழக்கு மொத்தம் ஆனந்து மோனுகோர் ஆனந்து ஆனே கெட்டோகு வல்லில்ல மோனுடோ வாயிலு பல்லில்ல அவடு தோலோது சகஜவாயிட்டு போய பாட்டு பின்ன போண்டு வந்து ரீதி நோக்கரு நாளெத்தோ ராஜாவு நீமோனே நாளெத்தோ ராஜாவு நீமோனே ஆனேலு அம்பாரிலு வாமோனே நக்கு இது அத்புத வைத்துக்காது கல்பனை ஒரு உம்மா ஒரு உம்மா கிடோட வளர்க்கும் போத்து ஆ காலத்துல மோனே நீ அம்பாரிலு வா நீ ஆனேலு வா செல்ல ஆ கல்பனை உண்டல்ல இது அத்புதவாய் ஒரு கல்பனை அங்கே நோக்கரு வேறி பாஷல ஜானபத சாகித்ய சந்தத்தில் வந்ததுண்டு. நான் ஆ காலத்து கேட்ட ஒரு பாட்டு அச்ச பாக்கடோ மூலகு மாத நாளிலு காயின்னு எல்லாருக்கும் நெய் சோறு அச்ச பாக்கோ பொட்டு சோறு ಎಲ್ಲಾಗುಂ ಕೋಲಿ ಕಾಯ್ಚು ಅಚ್ಚ ಬಾಕೋಗು ಪೂಚೆ ಕಾಯ್ಚು ನೋಕೋ ನಕ್ಕ ಆ ಕಾಲತ್ತಿ ಪಾಟಿ ಎಂದ್ರು ಚೆಲ್ಲು ಚೆಂದದ ಆ ಕಾಲತ್ ನಕ್ಕ ಸಮ ಅರ್ಥ ಆಯ್ತೇ ಇಲ್ಲ ಅವಳದ ಚೆಲ್ಲು ನೋಕರು ಎಲ್ಲ ಅವಳ ಅಚ್ಚ ಬಾಕ ಅಯ್ಯಲ್ ತಂದ ಮೋಲ್ಗು ಮಂಗಿಲಾಕೊಂಬತ್ತು ಬಂದ ಕಷ್ಟತ್ತೆ ಆ ದಯನೀಯ ಸ್ಥಿತಿರ ಎತ್ತರ ಚಂದತ್ತ ಕಾವ್ಯತ್ತಲ ಕೆಟ್ಟಿ ತಂದ್ರೆ ತಂದ ಮೋಲ್ದ ಮಂಗಿಲ್ ತಂದ ಅಚ್ಚ ಬಾಕ ಕಷ್ಟತ್ತಲೆಂಗು ಇದು ಬಂದವಂಗೆಲ್ಲ ನೀಚೋರ್ ಕೊಡ್ಕೊಡು ಐತೆಂಗು ಪಾವ ಅಚ್ಚ ಬಾಕೋಗು ಅಂದ ಪೊಟ್ಟು ಶೂರೇ ಉಣ್ಣನಾಯ್ತು ಅಯ್ಯಲು ಮಿಸ್ಕಿನ್ ತನತವಾದವರು ಇದು ನೋಕರು ಎಲ್ಲಾರ್ಗು ಅಲ್ಲಿ ಕೋಲಿ ಕಾಯ್ಚು ಕೊಡ್ಕೊಡು ಅಯ್ಯಲ್ಗೆ ಮಾತ್ರ ಕೋಲಿ ಕಾಯ್ಚು ಅವಳ ಇಲ್ಲೇ ಅವ್ರ ಕಾಲದಲ್ಲಿ ತಂದ ಮೋಲೆ ಮಂಗಿಲಾಕೊಂಬತ್ತು ನಂಗಲಂಗ ಎಂಗಂತ ಕಷ್ಟತೆ ಅನುಭವಿಸಿದ್ನಾರಿ ಚೆಲ್ಲದ್ರೆ ಕಾವ್ಯತ್ತಲ್ಲಿ ಬಂದಪ್ಪ ಅದು ಹೆಂಗನೆ ಇಕ್ಕದ ಚೆಲ್ಲದಕ್ಕೆ ಇದು ಅವರು ಸಾಕ್ಷಿ ನೋಕರು ನೀವು ಕನ್ನಡ ಜಾನಪದ ಸಾಹಿತ್ಯ ನೋಕರು ಬಡವರು ಸತ್ತಾರೆ ಸುಡಲಿಕ್ಕೆ ಬೆಂಕಿಲ್ಲ ಒಡಲ ಕಿಚ್ಚಾಗಿ ಹೆಣಬೆಂತು ಒಡಲ ಕಿಚ್ಚಾಗಿ ಹೆಣಬೆಂತು ಶಿವಶಿವ ಬಡವರಿಗೆ ಸಾವ ಕೊಡಬೇಡ ಇದರೆ ನೀವು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಂದ ಹೊಲೆ ಕಾಣನಕ್ಕದ ದಾಖಲೀಕರಣ ಆಘಾತ ಅದಲ್ಲಾಯ್ತು ಅದು ಇಂಡಿಯನ್ ಉಳ್ನಿಟ್ಟು ಕಿಟ್ಟಿಟ್ಲ ಅದ್ಲಾಯ್ತು ಎಂದ್ರೆ ನಂಗೆ ಕಾಯ ಲಾಸು ಚೆನ್ನಂಗೆ ಅವ್ರ ಕಾಲತ್ತ ಜನಜೀವನದ ಪ್ರತಿಬಿಂಬ ನಂಗೆ ಕಂಡದ್ರಿಂದ ಇಲ್ಲ ಅಂತ ಹೋಯ್ತು ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಗೆ ಲಿಪಿ ಇಲ್ಲ ತದಲಾಯ್ತು ಪಿನ್ನೆ ಇನ್ನದ್ರಿಂದ ದಾಖಲೀಕರಣ ಕಡ ಅವ್ರ ವ್ಯವಸ್ಥೆ ನಂಗೆ ಇಲ್ಲ ತದಲಾಯ್ತು ಈ ತೊಟೀಲ್ ಪಾಟ್ ಕಟೀಲ್ ಪಾಟ್ ಈ ಉಂಜಾಲ್ ಪಾಟ್ ಈ ಒಪ್ಪಣೆ ಪಾಟ್ ಇನ್ನಂತೆಲ್ಲ ಜಾನಪದ ಸಾಹಿತ್ಯತ್ತು ಬಿರಿಯ ಸಂಪತ್ತು ನಂಗೆ ಇಲ್ಲ ಅಂತ
0: ಹಲೋ ಹಲೋ
2: ಎಚ್
0: ಮೊಹಮ್ಮದ್
2: ಅವಕಾಶ ನಾನು ಭಾರಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿ ಅಕಾಡೆಮಿ ಆಯ್ತು ಆ ಟೈಮ್ ಭಾರಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿದೆ
0: ನಾಲ್ಕು ವರ್ಷದ ಕೂಡ
2: ಅವಕಾಶ ಮಾಡಿ ಅವ್ರ ಹಂಗೆ ನಿಮಿಷ ತಾಯಿ ಬ್ಯಾರಿ ಭಾಷೆಯವರು ವಾರ್ತೆ ಇಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾಲ್ಕು ಕಾಲು ಗಂಟೆ ಹಾಕೊಂಡು ನಾನು ಬ್ರಾಡಿ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿದ್ದೀನಿ
0: ಸರ್ ನಿಮ್ಗೆ ಗಮನತ್ತೆ ಎಂಚನಿಗೆ ಇದು ಅವರು ಮೂರು ನಾಲ್ಕು ವರ್ಷದಲ್ಲಿ ಈ ಅವ್ರ ಕಾರ್ಯಕ್ರಮ ಪ್ರಸಾರ ಆಯ್ಕೆ ಬೇರೆ ಬೇರೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಅಕಾಡೆಮಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ರಮ ಕೂಡ ನಂಗೆ ಪ್ರಸಾರ
2: ನಾನು ಚೆರಿಯ ಕುಂಬೋ ನೋಕೊಂಡಿದ್ದೇನೆ ಉದಯವಾಣಿ ನಂಗಲ್ಲ ಬಕ್ರಿ ಇದು ಈಮೇಲಾದ ಟೈಮ್ ಉದಯವಾಣಿ ಅವ್ರ ಲೇಖನ ಬಂದಿನೋ ಅದು ಅದ್ರ ರೆಹಮಾನ್ ಕುತ್ತೂರ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ಅಂತ ಬೇರೆ ಆರು ಅದ್ರ ಬಗ್ಗೆ ನಾನು ಅಭಿನಂದನೆ ಹಾಕೋಣ ಅವಳು ನಕ್ಕ ಕುತ್ತೂರು ಪದಕವಾರಿ ಒಳ್ಳೆ ಬಿಸೆ ಎಂದು ಹೆಂಗೆ ಈ ಎಲ್ಲ ಬಿಸೆ ಹತ್ತಿಗೆ ಆಯ್ರೋ ಲೈಫ್ ಪಾರ್ಟ್ನರ್ ಉಂಡು ಐಮಾ ಐಮಂದು ಸಹಾಯ
0: ಹಾಕಿತ್ತಿಂದ ನಿಮಗೆ ಕೇಟಾರ ಪ್ರಶ್ನೆ ಓಕೆ ಓಕೆ ಜೊತೆಗಲ್ಲ ಹಿಂಗೆ ನಿಮಗೆ ಕಾಲ್ ಹಾಕೊಂಡಿಕ್ಕರು ಸರ್ ಓಕೆ ಓಕೆ ನಾನು ಅದೇ ಪ್ರಶ್ನೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಕೇಕೊಂಡು ಕೂಡ ನಿರ್ಚಿದ್ದೀನಿ ನಿಮಗೆ ಉತ್ತರ ಅಂಗಡಿ ಸಪೋರ್ಟ್ ಕೂಡ ಭಾರಿ ಭಾರಿ ಭಾರಿ ಮುಖ್ಯ ಚಂದ್ರ ಕನ್ನಡ ನಿಮಗೆ ಎಲ್ಲ ಬಿಸಿ ಎತ್ತಗೂ ಅಂಗಡಿ ಅವ್ರ ಬೆಂಬಲ ಬೇನೆ ಬೇನೆ ಅವ್ರು ಹೆಂಗೆ ನಿಂತು ನಿಮಗೆ
1: ನಂದು ಚೆನ್ನಾಗ ನಾನು ಅವತ್ತಲೂ ಅವ್ರ ಸಾಹಿತ್ಯಕ್ಕೆ ವಾತಾವರಣದಲ್ಲೇ ಚಿರಿಯದ್ಲು ಬಂದವನು ನನ್ನ ಮೂತ್ತವನಿಗೂ ಸಾಹಿತ್ಯದ ಭಾರಿ ಆಸಕ್ತಿ ಅಯಲು ನಾನು ಹೈಸ್ಕೂಲ್ ಹೋಗ ಟೈಮ್ಲು ಅಯಲು ಕಾಲೇಜ್ ಪಾಯಿಂಟ್ ಇಕ್ಕೋದು ಹೈಸ್ಕೂಲ್ ಪಾಯಿಂಟ್ ಇಕ್ಕೋದು ಟೈಮ್ಲು ಅಯಲು ಕವನ ಇಲ್ದಿ ಅಂತಿಂತ ಅಪ್ಪ ಕವನ ಇಲ್ದ್ರು ಚೆನ್ನಾಗಿ ಛಂದೋಬದ್ಧವಾಯ್ತು ಕವನ ಇಲ್ದ್ರು ಅಯ್ಯಲ್ಲಿ ಬಾಮಿನಿ ಷಟ್ಪದಿಯಲ್ಲಿ ಕವನ ಇಲ್ದಿ ಅಂತಿಂತ ಆ ಕವನತೆ ಓದ್ರು ಪಿನ್ನೆ ಅದಲ್ಲಾಯ್ತು ನಕ್ಕ ಸಾಹಿತ್ಯದ ಆಸಕ್ತಿಯಲ್ಲಿ ಬಂತು ಪಿನ್ನಗಳ ಅವತ್ತಲ್ಲೂ ನನ್ನ ಹಬ್ಬಗು ಮಕ್ಕಳ ಪಡಿಪಾಠನೂ ಚೆಲ್ದ ಭಾರಿ ಅವರು ಬಿರ್ಸ ಇಂತ ಹಂಗಂತವರು ಪಿನ್ನೆ ನಂಗಲ್ಲ ಚುತ್ತಲು ಎಲ್ಲ ಈ ಪಡಚಂಗ ಹಳ್ಳಿಲಾಯಂಗು ಕಾಲೇಜ್ ಹೋಯಂಗ ಹೋಗಲಿಲ್ಲ ಇನ್ನಾರು ಅದ್ಲಾಯ್ತು ಸಾಹಿತ್ಯದವರು ಆಸಕ್ತಿ ಅಪ್ಪ ಬಂತು ಪಿನ್ನಗಳ ಅವತ್ತರು ಉಳ್ಕೊತ ವಾತಾವರಣ ನನ್ನ ಪಿನ್ನಿಗೂ ಮಕ್ಕಗೂ ಅಂಕು ಸಾಹಿತ್ಯದ ಬಗ್ಗೆ ಆಸಕ್ತಿ ಇನ್ನವೇ ನನ್ನ ಪಿಂಜೆಯಂಗು ಅಲ್ಲಿ ಕನ್ನಡ ಸಾಹಿತ್ಯದ ಬಗ್ಗೆ ಓದ್ರು ಆಸಕ್ತಿ ಉಂಡು ಹಾಲು ಎಲ್ದಿಯಂತು ಇನ್ನಾಳು ಹಂಗನೆ ಅದಕ್ಕೋರ್ ಪ್ರೋತ್ಸಾಹ ನಂದು
0: ಕಿಟ್ಟಿ ತಿಂಡು ಪಡೆಚಲ್ಲ ಇನ್ನೆಲ್ಲದ ಕನ್ನಡ ಹೆಂಗಿ ವರ್ಕ್ ಮುಂಡೆ ದೈಕರು ಮೇಡಿಚ ಅಂತ ಕೊರಿ ಎಲ್ ಚಂಡ್ರಂಗ ಕೊಡೋಲ್ಲ ಬಟ್ ನಿಂಕದರು ನಲ್ಲರು ಇದು ಕಿಟ್ಟಿ ರೆಂಡು ಕೊಡೆಚಲ್ಲ ಎನಿವೆ ನೀ ಅದೇ ಚಂದೊಂಟಿದ್ದಾರನು ಪಡೆ ಕೊರಿಯ ಕಾವ್ಯತ್ತಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂಗೆ ಕೊರಿಯ ವಿಚಾರಂಗ ಕೂಡ ಪಿನ್ನ ಈ ಜನಪದ ಸಾಹಿತ್ಯತೆ ಭಂಡಾರ ಇಪ್ಪ ನೋಕರು ನಂಗಲೇ ಮುನ್ನಲು ಅಶಿಕ್ಷಿತ ಆಲ್ಮಾರೈತಿಂದ ಬ್ಯಾರಿ ಸಮುದಾಯಕ್ಕೆ

பைகளை வசிப்பதற்கு கெக்கையும் கண்டனும் வாழ நகரமானான். பை வயசு கல் அழுத மோசோசர் புரிந்த கண்கள் கஞ்சி மெம்பாய் வாயிலோ நகரமான.

0: ஆள். அப்ப அப்ப இருந்து எங்க கிளாட்டுறாரு, நீங்க எப்படி ஏன் பண்ண வேண்டாரு
1: சொல்லா.

0: தேவி மை சகலா திங்கோலாஜில கரிது போனகா
1: திங்கோலாஜி கரிது போண்டுந்தியான போனகனே பண்டேர சொல்லிடா என்ன எஜமான் ஆறு லடைகந்து சாரது போண்டலாம் இஞ்சிடுது தின போப்புனவு குத்தா புண்டே பண்ணலே திங்குள் ஏழு பத்துண்டு ஆத்தானக பஞ்சினாலைக்கு பயக்கே பாடுடாயின என்ன கர்த்தவியாந்து பண்டுது ஆளினு குல்லாது அழைக்கு போடாயின மாந்த பலசது ஆளின் உணுப்பாது ஆனகா ஆளு சந்தோஷடுஞ்சு அருகே தெத்தாள் ஆடைக்கு என்ன மைசகனா மனசுது ஆசை எஞ்சினை போந்து யானு தெரிது பத்தே கடேக்கு தினம் போயினவே கொத்தா வந்து திங்கள் ஒரும்பலா ஆது போண்டு ஒரும்ப திங்களுடு ஒரும்ப திங்களு கரிது போண்டு பத்து தினல ஆத ஆண்டு ஒரும்ப திங்களு பத்தனை தினட்டு ஆள் பெத்தியலத்தா ஆணு பாலே ஆ பாலின் தூதானக ஏத்து சந்தோஷா அப்புண்டு

0: ஆசனம் என்ன வந்து நமக்கு அவங்க அவங்க இந்த மகள்
1: பண்ணுது
0: அவன் அவன் அக்கா இன்னும் எங்களுக்கு யாரு

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்க பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க நிக்கில் கேந்து போரு துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயினர் தாத்திர நிக்கில் மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசார வந்து கொண்டு அக்கலைக்கு நிக்கில்னா புரோத்சாக குரலை